0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை கதைகள் ஆயிரம், வாரம் ஒரு நிகழ்வு மற்றும் செய்திகள். கதைகள் ஆயிரம்.
2: இது கவியரசு கண்ணதாசன் கதை. உடைந்த ஒரு பானை ஓடு தெருவிலே கிடந்தது. கவனிக்காமல் மிதிக்க போனான் வழிப்போக்கன் ஒருவன். மிதிக்காதே, என் வாழ்வை கெடுக்காதே, சத்தம் போட்டது ஓடு. வழிப்போக்கனோ சிரித்தான். உடைந்து கிடக்கும் ஓடு நீ உன்னை மிதித்தால் என்ன, உடைத்தால் என்ன, உன்னால் இனி என்னதான் பயன், இனி உனக்கு ஏது வாழ்வு? கேட்ட பானை ஓடு குலுங்கி குலுங்கி சிரித்தது. கோபமானான் வழிப்போக்கன். ஏன் சிரிக்கிறாய் ஓடே? ஓட்டியது ஓடு. மனிதா, நான் முன்பு ஒரு பானை, நீரை தாங்கும் நீர்ப்பானையானேன். அதிக பயன்பாடு, அதனால் ஒரு நாள் என் வயிற்றில் ஓர் ஓட்டை விழுந்து விட்டது. ஓட்டையை புளியை வைத்து அடைத்தாள் மனையாள். தானியங்களை தாங்கும் அடுக்குப்பானையானேன். வயிறு சுத்தமாக நொறுங்கி போனபோது என் கழுத்து பகுதி மட்டும் இருந்தது. இன்னொரு பானையை தாங்கும் பிரிமனையானேன். வயிறு உடைந்து துண்டு துண்டான பின் சிறு வட்ட ஓடானேன். பிள்ளைகளுக்கு தட்டான் விளையாட்டு பொருளானேன். இப்படி அடுக்கிக் கொண்டே போன பானை வழிப்போக்கனை பார்த்து சவடாலாய் கேட்டது, ஓ மனிதா, நேற்று நான் பானை, இன்று நான் பிரிமனை விளையாட்டு ஓடு. நாளை மீண்டும் மண், நாளை மறுநாள் மீண்டும் புதிய பானை. ஆனால் நீ கடைசி மூச்சு வரை பயன்படுவதே பண்பட்ட படைப்பு. பயன்படுத்திவிட்டு தூக்கி எறியாதீர். மனிதன் ஒன்றும் யூஸ் அண்ட் த்ரோ மெட்டீரியல் அல்ல. வாழ்க்கையில் மாற்றம் நினைத்தால் மட்டும் வந்துவிடாது, உழைத்தால் மட்டுமே வரும். எதிலும் குறை காண்பவருக்கு ரசிக்க தெரியாது, எதையும் ரசிப்பவருக்கு குறைகள் தெரியாது. செய்கூலி சேதாரம் கிடையாது நண்பா, அன்பை மறு சுழற்சி செய்யும் போது.
1: வாரம் ஒரு நிகழ்வு.
3: உலக விலங்குகள் தினம். உலக விலங்குகள் தினம் என்பது நம்மை சுற்றியுள்ள விலங்கினங்களின் முக்கியத்துவத்தையும் அவற்றின் வாழ்வை பாதுகாக்க வேண்டிய மனித சமுதாயத்தின் தலையாய பொறுப்பையும் நினைவூட்டும் ஒரு உன்னதமான நாளாகும். மனிதர்கள் மட்டுமல்லாமல் விலங்குகளும் இந்த பூமியின் சுற்றுச்சூழல் மற்றும் உணவு சங்கிலியில் மிக முக்கியமான அங்கமாக திகழ்கின்றன. ஒவ்வொரு விலங்கிற்கும் இயற்கையின் சமநிலையை பேணுகின்ற தனித்துவமான கடமையும் பங்கும் நிச்சயமாக உண்டு. விலங்கினங்களின் உரிமைகளையும் வாழ்வாதாரத்தையும் மதித்து நடப்பதே இப்பூலகை பேணி பாதுகாப்பதற்கான மிக சிறந்த தொடக்கமாக அமைகிறது. விலங்குகள் மனிதர்களின் வாழ்வியலோடு தொன்று தொட்டு மிக நெருக்கமாக இணைந்து வாழ்ந்து வருகின்றன. ஆதிகாலம் தொட்டே உணவு, விவசாயம், போக்குவரத்து, பாதுகாப்பு மற்றும் பல்வேறு அன்றாட பணிகளில் விலங்குகள் மனிதர்களுக்கு பெரும் உதவியாக இருந்துள்ளன. இன்று அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் அசூர வேகத்தில் வளர்ந்திருந்தாலும் கூட, ஒட்டுமொத்த இயற்கை சூழலிலும் உயிரின சமநிலையிலும் விலங்குகளின் பங்களிப்பு தொடர்ந்து இன்றியமையாத ஒன்றாகவே நிலைத்து நிற்கிறது. காடுகளில் வாழும் வனவிலங்குகள் யாவும் இயற்கையின் சமநிலையை மிக சீராக பாதுகாக்கின்றன. காடுகளில் சுதந்திரமாக நடமாடும் புலிகள், யானைகள், மான்கள், குரங்குகள், கரடிகள் போன்ற ஒவ்வொரு விலங்கும் உணவு சங்கிலியில் தங்களுக்கென தனித்துவமான இடத்தை பெற்றுள்ளன. ஒரு குறிப்பிட்ட உயிரினத்தின் எண்ணிக்கைக்கு இயல்புக்கு மாறாக அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ மாறும்போது அது ஒட்டுமொத்த சுற்றுச்சூழலிலும் மாபெரும் சமநிலைத்தன்மையை ஏற்படுத்தக்கூடும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் காடுகள் அழிக்கப்படுவதால் நகரமயமாக்கல் மற்றும் சாலைகள் அமைத்தல் போன்ற மனித நடவடிக்கைகளால் பல விலங்குகள் தங்களுடைய இயற்கையான வாழ்விடங்களை இழந்து நிற்பது பெரும் சவாலாக உள்ளது. தங்களின் வாழ்விடங்களை இழக்கும் விலங்குகள் வேறு வழியின்றி உணவு மற்றும் பாதுகாப்பை தேடி மனிதர்கள் வாழும் ஊர் பகுதிக்குள் வரவேண்டிய ஆபத்தான நிலை உருவாகிறது. குறிப்பாக யானைகள் போன்ற பெரிய பாலூட்டிகளுக்கு பரந்த அளவிலான காடுகளும் தடையற்ற உணவு மற்றும் நீர்நிலைகளும் மிக அவசியமாகும். அவற்றின் பாரம்பரிய வலசை பாதைகள் மனித ஆக்கிரமிப்புகளால் தடைபடும் போது மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே தவிர்க்க முடியாத மோதல்கள் வெடிக்கின்றன. எனவே விலங்குகளின் இயற்கையான வாழ்விடங்களையும் அவற்றின் வழித்தடங்களையும் சேதப்படுத்தாமல் பாதுகாப்பது மிகவும் அவசியமாகும். விலங்குகளை வேட்டையாடுவதும் அவற்றின் தோல், தந்தம், நகம் போன்ற உடல் உறுப்புகளுக்காக அவற்றை கொல்வதும் இயற்கைக்கு எதிரான கொடூரமான குற்ற செயலாகும். சட்டவிரோத வேட்டையாடுதல் காரணமாக பூமியில் உள்ள பல அரிய வகை விலங்குகளின் எண்ணிக்கை மிக வேகமாக அழிந்து வருகிறது. விலங்குகளை பாதுகாப்பது என்பது ஏதோ வனத்துறை மற்றும் அரசாங்கங்களின் கடமை மட்டுமல்ல. ஒவ்வொரு தனி மனிதனும் இதில் தனது பங்களிப்பை செய்ய வேண்டும். விலங்குகளின் எண்ணிக்கை குறைவது என்பது இயற்கை மனித குலத்திற்கு விடுக்கும் மாபெரும் எச்சரிக்கையாகும். நம் வீடுகளில் ஆசையாக வளர்க்கும் நாய், பூனை, பறவை போன்ற வளர்ப்பு பிராணிகளும் அன்பும் முறையான பராமரிப்பும் தேவைப்படும் ஜீவராசிகளே ஆகும். அவற்றை வெறும் காட்சி பொருட்களாகவோ பொம்மைகளாகவோ கருதாமல் உயிருள்ள ஜீவன்களாக மதித்து நடத்த வேண்டும். அவற்றிற்கு தேவையான சத்தான உணவு, தூய்மையான தண்ணீர், பாதுகாப்பான உறைவிடம் மற்றும் தாய்மையான அன்பை வழங்குவது நமது கடமையாகும். விலங்குகளுக்கு எதிரான வன்முறைகளை தவிர்ப்பதே உண்மையான மனித நேயத்தின் அடையாளமாகும். வாயில்லா ஜீவன்களை அடித்தல், தேவையின்றி துன்புறுத்துதல் அல்லது பசியோடு அடைத்து வைத்தல் போன்ற செயல்கள் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். விலங்குகளுக்கும் வலி, அச்சம் மற்றும் உணர்வுகள் உண்டு என்பதை உணர்ந்து அவற்றிடம் இரக்கத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். பறவைகளும் இயற்கையின் சமநிலைக்கு இன்றியமையாதவை. அவை விதைகளை பரப்புவதிலும் பயிர்களை தாக்கும் பூச்சிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதிலும் முக்கிய பங்காற்றுகின்றன. மரங்கள் அழிக்கப்படுவதால் பறவைகள் தங்களின் கூடுகளையும் உணவு ஆதாரங்களையும் இழப்பதால் மரங்களை பாதுகாப்பது பறவைகளின் வாழ்வையும் பாதுகாப்பதாகும். பூமியின் நிலப்பரப்பு மட்டுமல்லாமல் கடல்வாழ் உயிரினங்களும் நமது தீவிர கவனத்திற்கு உரியவையாகும். மீன்கள், கடலாமைகள், திமிங்கலங்கள் மற்றும் பல்வேறு கடல்சார் உயிரினங்கள் கடல் சூழலின் சமநிலைகளை பாதுகாக்கின்றன. கடல்களில் மனிதர்கள் கொட்டும் நெகிழி மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகள் கடல்வாழ் உயிரினங்களின் உயிருக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக விளங்குகின்றன. எனவே பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்தல், நீர்நிலைகளை பாதுகாத்தல் மற்றும் கழிவுகளை பொறுப்புடன் அகற்றுதல் போன்ற நற்பழக்கங்கள் நாம் கடைபிடிப்பது கடல் மற்றும் நில விலங்குகளுக்கு பெரும் பயனளிக்கும். விலங்குகளை பாதுகாக்கும் விழிப்புணர்வை மாணவர்களிடமும் குழந்தைகளிடமும் இளமையிலேயே விதைப்பது மிக முக்கியமானதாகும். சிறு வயதிலிருந்தே வாயில்லா பிராணிகளிடம் அன்பு, கருணை, இரக்கம் மற்றும் பொறுப்புணர்வை வளர்க்க கற்றுத்தர வேண்டும். விலங்குகளை துன்புறுத்தாமல் இருப்பதும் அனைத்து உயிரினங்களின் வாழ்வுரிமையை மதிப்பதும் அவர்களின் சிறந்த பண்பாக உருவாக வேண்டும். விலங்குகளின் வாழ்வை பாதுகாக்க தேசிய பூங்காக்கள், வனவிலங்கு சரணாலயங்கள் மற்றும் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளை விரிவுபடுத்தி முறையாக பராமரிக்க வேண்டும். விலங்குகளை பாதுகாப்பது என்பது ஒட்டுமொத்த இயற்கையையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாப்பதோடு நேரடியாக பிணைக்கப்பட்ட ஒன்றாகும். காடுகள், ஆறுகள், மலைகள் மற்றும் கடல்கள் பாதுகாக்கப்படும் போது மட்டுமே அவற்றை சார்ந்து வாழும் கோடிக்கணக்கான உயிரினங்களும் பாதுகாப்பாக வாழ முடியும். மனிதர்களின் வரம்பற்ற தேவைகளுக்கும் விலங்குகளின் வாழ்வுரிமைக்கும் இடையே ஒரு நிலையான சமநிலை தேவைப்படுகிறது. வளர்ச்சி என்ற பெயரில் இயற்கையை அழிப்பது இறுதியில் மனித குலத்திற்கே பெரும் பேரழிவாக வந்து முடியும் என்பதை உணர வேண்டும். விலங்குகளிடமிருந்து மனிதர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய நற்பண்புகள் ஏராளமாக உள்ளன. நாய்களின் அசைக்க முடியாத விசுவாசம், யானைகளின் குடும்ப பாசமும் ஒற்றுமையும், பறவைகளின் சுதந்திர உணர்வு போன்றவை மனிதர்களுக்கு பல வாழ்வியல் பாடங்களை அமைதியாக கற்றுத்தருகின்றன. உலக விலங்குகள் தினம் என்பது ஏதோ ஒரு நாளில் மட்டும் விலங்குகளை நினைவு கூர்ந்துவிட்டு மறந்துவிடும் நாளாக இருக்கக்கூடாது. மாறாக ஆண்டின் ஒவ்வொரு நாளும் அனைத்து உயிரினங்களின் வாழ்வையும் உரிமையையும் போற்றி மதிக்க வேண்டும். முடிவாக, இந்த பூமி என்பது மனிதர்களுக்கு மட்டுமே சொந்தமான தனிப்பட்ட இடமல்ல. அது கோடிக்கணக்கான சக உயிரினங்களுடன் பகிர்ந்து வாழ வேண்டிய ஒரு பொதுவான இல்லமாகும். விலங்குகளை பாதுகாப்பது எதிர்கால தலைமுறையினருக்கு நாம் செய்ய வேண்டிய தலையாய கடமையாகும். விலங்குகளை அன்போடும் மரியாதையோடும் பாதுகாப்போடும் நடத்தி அனைத்து உயிர்களும் எவ்வித அச்சமின்றி ஒன்றாக இணைந்து வாழக்கூடிய ஒரு அழகான அமைதியான உலகை உருவாக்க நாம் அனைவரும் இந்த உலக விலங்குகள் தினத்தில் உறுதியேற்போம்.

0: செய்திகள்.
1: திரு அவி என்ற திராட்சை தோட்டத்தை நீதியுடனும் அன்புடனும் வளர்ப்பது ஒவ்வொருவரின் பொறுப்பு என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். அக்டோபர் 4 புனித பேதுரு பெருங்கோயில் வளாகத்தில் கூடியிருந்த 1000 திருப்பயணிகளுக்கு வழங்கிய மூவேளை ஜப உரையின் போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, கடவுள் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்று கூறினார். இயேசுவின் வாழ்க்கை மற்றும் அவரது மீட்பு பணியை பற்றி சிந்திக்க அழைப்பு விடுத்த திருத்தந்தை அன்றைய நற்செய்தி பகுதியான திராட்சை தோட்ட ஓமையை மேற்கோள் காட்டியதுடன், கடவுளின் மகனாக வந்த இயேசு சிலுவையில் கொல்லப்பட்டாலும் அந்த சிலுவை மரணத்தையே கடவுள் மனித குலத்தின் மீட்புக்கான வழியாக மாற்றினார் என்று கூறினார். புனித பிரான்சிஸ் அசிசியின் மறைவின் 800 நினைவை எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, கிறிஸ்துவின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை, ஏழ்மை, ஜபம், அன்பு மற்றும் சகோதரத்துவத்தின் மூலம் திரு அவையை புதுப்பிக்க அவர் பாடுபட்டதை குறிப்பிட்டார். இறுதியாக தூய மரியாளின் பரிந்துரையை நாடி பிரான்சிஸ்கன் ஜூப்ளி ஆண்டில் உலக மக்களிடையே அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை உருவாக்க அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என்று அழைப்பு விடுத்து தனது திருத்தூது ஆசிரை வழங்கி மூவேளை ஜப உரையை நிறைவு செய்தார்.
2: உலகில் அமைதி நிலவவும் போர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் மக்கள் அனைவரும் இறைவேண்டல் செய்யுமாறு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அழைப்பு விடுத்தார். அக்டோபர் 4 ஞாயிறன்று வத்திகான் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த 1000 திருப்பயணிகளுக்கு வழங்கிய மூவேளை ஜப உரையின் இறுதியில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, நாடுகளுக்கு இடையே அமைதியும் ஒற்றுமையும் நிலவுவதற்காக ஜபமாலை ஜபிக்குமாறு விசுவாசிகளை கேட்டுக்கொண்டார். 1 மில்லியன் குழந்தைகள் ஜபமாலை ஜபிக்கின்றனர் என்ற முயற்சிக்கு தனது ஆதரவை தெரிவித்த திருத்தந்தை, அனைவரும் குழந்தைகளின் முன்மாதிரியை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். எய்ட் டு த சர்ச் இன் நீட் அமைப்பின் ஏற்பாட்டில் நடைபெறும் இந்த முயற்சியில் உலகின் பல்வேறு பகுதிகளில் ஏராளமான குழந்தைகள் பங்கேற்று வருகின்றனர். மேலும் போர் ஏற்படுத்தும் துயரங்களிலிருந்து உலக மக்கள் விடுதலை பெற கன்னிமரியாவின் பரிந்துரையை நாடி இறைவேண்டல் செய்யுமாறு திருத்தந்தை வலியுறுத்தினார். குறிப்பாக புனித பூமிக்காகவும் வன்முறையில் உயிரிழக்கும் அப்பாவி மக்களுக்காகவும் இறைவேண்டல் செய்யுமாறு கேட்டுக்கொண்ட திருத்தந்தை, புனித பிரான்சிஸ் அசிசியை நினைவு கூறும் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். அமோரிஸ் லெட்டிச்சியா வெளியிடப்பட்டு 10 நிறைவடைவதை முன்னிட்டு குடும்பம் தொடர்பான திரு அவையின் ஒருங்கிணைந்த கலந்தாய்வு வத்திகானில் தொடங்கும் என்று அறிவித்தார். அமைதி, ஒற்றுமை மற்றும் மனிதநேயத்தை வலியுறுத்திய திருத்தந்தை, போர் மற்றும் வன்முறையற்ற உலகிற்காக அனைவரும் தொடர்ந்து இறைவேண்டல் செய்யுமாறு அழைப்பு விடுத்து தனது மூவேளை ஜப உரையை நிறைவு செய்தார்.
1: அதிகாரம் என்பது வெறுமனையே ஆணையிடுவதோ அல்லது அதிகாரத்தை பயன்படுத்துவதோ அல்ல என்றும், மாறாக பிறரை பாதுகாப்பது, அவர்களின் குரலுக்கு செவிசாய்ப்பது, குறிப்பாக பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கும் உதவி தேவைப்படுவோருக்கும் துணையாக இருப்பதே உண்மையான அதிகாரத்தின் வெளிப்பாடு என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். அக்டோபர் 3 சனிக்கிழமை அன்று வத்திகான் ஜென்டர்மேரி படையினருக்கான வத்திகான் தோட்டத்தில் அமைந்துள்ள லூர்து அன்னை கெபியில் திருப்பலி நிறைவேற்றிய போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை அவர்கள் ஆற்றி வரும் பணிக்கான தனது நன்றியை தெரிவித்தார். தங்களது கடமைகளை பொறுப்புணர்வு, நேர்மை மற்றும் அர்ப்பணிப்புடன் நிறைவேற்றுமாறு திருத்தந்தை அவர்களை கேட்டுக்கொண்டார். மேலும் அதிகாரம் மற்றும் பிறரின் பாதுகாப்பு போன்ற முக்கிய பொறுப்புகளை ஏற்றுள்ளவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாகவும் இரகசியத்தன்மையை காக்கக்கூடியவர்களாகவும் விசுவாசத்துடன் செயல்படுபவர்களாகவும் இருக்க வேண்டும் என்றும் திருத்தந்தை வலியுறுத்தினார். ஜென்டர்மேரி படையினரின் அன்றாட பணிகள் திரு அவைக்கும் சமூகத்திற்கும் ஆற்றும் சேவையாக அமைய முடியும் என்று எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, தொழில்முறை திறன், இரக்கம் மற்றும் பணிவுடன் தங்களது கடமைகளை நிறைவேற்றுவதன் மூலம் கிறிஸ்துவ விழுமியங்களுக்கு சாட்சியாகவும் வத்திகானில் அமைதி, பாதுகாப்பு மற்றும் மனித மாண்பை நிலைநாட்டுவதற்கான பணியில் முக்கிய பங்களிப்பாளர்களாகவும் அவர்கள் திகழ முடியும் என்றும் குறிப்பிட்டு தனது செய்தியை திருத்தந்தை நிறைவு செய்தார்.
2: புனித ரோமை பேரரசின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ரோமைக்கு வந்த திருப்பயணிகளை வரவேற்பதற்காக காம்போசாண்டோவில் புனித மரியா பாப்பிர ஜெர்மானிய கல்லூரி நிறுவப்பட்ட வரலாற்றை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் எடுத்துக்காட்டினார். அக்டோபர் 3 சனிக்கிழமையன்று காம்போசாண்டோவில் அமைந்துள்ள புனித மரியா பாப்பிர ஜெர்மானியா கல்லூரியின் 150 ஆண்டு விழாவை முன்னிட்டு அங்கு பணிபுரிந்தவர்களை திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, அக்கல்லூரியின் நீண்ட வரலாற்றையும் ஜெர்மன் மொழி பேசும் பகுதிகளைச் சேர்ந்த அருப்பணியாளர்களை ஆதரிப்பதில் அந்த நிறுவனம் ஆற்றிய முக்கியமான பங்கையும் பாராட்டினார். 19 குல்துர்காம்ப் காலத்தில் அது தனது பணி கடுமையாக கட்டுப்படுத்தப்பட்ட அருட்பணியாளர்களுக்கு ஒரு புகலிடமாகவும் கல்வி மையமாகவும் மாறியது என்பதையும் திருத்தந்தை குறிப்பிட்டார். காலப்போக்கில் அது கிறிஸ்துவ தொல்லியல் திரு அவை வரலாறு மற்றும் கிறிஸ்துவ தோற்றம் பற்றிய ஆராய்ச்சிக்கான ஒரு முக்கியமான மையமாகவும் வளர்ச்சியடைந்தது. நவீன உலகின் சவால்களுக்கு பதிலளிக்கவும் கிறிஸ்துவ நம்பிக்கையின் எதிர்நோக்கை பகிர்ந்து கொள்ளவும் அறுப்பணியாளர்களுக்கு அறிவுசார் மற்றும் ஆன்மீக பயிற்சியை அக்கல்லூரி தொடர்ந்து வழங்கி வருகிறது என்று திருத்தந்தை வலியுறுத்தினார். 2010 திருத்தந்தை 16 பெனடிக்ட் அவர்களால் அது ஒரு பாப்பிரை கல்லூரி என்று பெயரிடப்பட்டதை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, பேதுருவின் வாரிசுடன் கொண்டுள்ள நெருக்கமான உறவையும் ஒற்றுமையையும் பேணி காக்கவும் திருத்தூது நம்பிக்கையில் உறுதியாக நிலைத்திருக்கவும் அங்கிருந்தவர்களை வலியுறுத்தினார். இறுதியாக கிறிஸ்துவ ஒன்றிப்பின் அடையாளமாக திகழ்ந்து கிறிஸ்துவில் நிலவும் ஒற்றுமைக்கான இறைவேண்டலை தங்களது சமூக வாழ்விலும் பணியிலும் நடைமுறை சாட்சியாக வெளிப்படுத்துமாறு திருத்தந்தை அக்கல்லூரியினரை வலியுறுத்தி தனது திருத்தூது ஆசிரை வழங்கி திருத்தந்தை தனது உரையை நிறைவு செய்தார்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறை ஆசீர்வதியுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசு கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை கதைகள் 1000, வாரம் ஒரு நிகழ்வு மற்றும் செய்திகள். கதைகள் 1000.
2: இது கவியரசு கண்ணதாசன் கதை. உடைந்த ஒரு பானை ஓடு தெருவிலே கிடந்தது. கவனிக்காமல் மிதிக்க போனான் வழிப்போக்கன் ஒருவன். மிதிக்காதே, என் வாழ்வை கெடுக்காதே, சத்தம் போட்டது ஓடு. வழிப்போக்கனோ சிரித்தான். உடைந்து கிடக்கும் ஓடு நீ உன்னை மிதித்தால் என்ன, உடைத்தால் என்ன, உன்னால் இனி என்னதான் பயன், இனி உனக்கு ஏது வாழ்வு? கேட்ட பானை ஓடு குலுங்கி குலுங்கி சிரித்தது. கோபமானான் வழிப்போக்கன். ஏன் சிரிக்கிறாய் ஓடே? ஓட்டியது ஓடு. மனிதா, நான் முன்பு ஒரு பானை, நீரை தாங்கும் நீர்ப்பானையானேன். அதிக பயன்பாடு, அதனால் ஒரு நாள் என் வயிற்றில் ஓர் ஓட்டை விழுந்து விட்டது. ஓட்டையை புளியை வைத்து அடைத்தாள் மனையாள். தானியங்களை தாங்கும் அடுக்குப்பானையானேன். வயிறு சுத்தமாக நொறுங்கி போன போது என் கழுத்து பகுதி மட்டும் இருந்தது. இன்னொரு பானையை தாங்கும் பிரிமனையானேன். வயிறு உடைந்து துண்டு துண்டான பின் சிறு வட்ட ஓடானேன். பிள்ளைகளுக்கு தட்டான் விளையாட்டு பொருளானேன். இப்படி அடுக்கிக் கொண்டே போன பானை வழிப்போக்கனை பார்த்து சவடாலாய் கேட்டது, ஓ மனிதா, நேற்று நான் பானை, இன்று நான் பிரிமனை விளையாட்டு ஓடு. நாளை மீண்டும் மண், நாளை மறுநாள் மீண்டும் புதிய பானை. ஆனால் நீ கடைசி மூச்சு வரை பயன்படுவதே பண்பட்ட படைப்பு. பயன்படுத்திவிட்டு தூக்கி எறியாதீர். மனிதன் ஒன்றும் யூஸ் அண்ட் த்ரோ மெட்டீரியல் அல்ல. வாழ்க்கையில் மாற்றம் நினைத்தால் மட்டும் வந்துவிடாது, உழைத்தால் மட்டுமே வரும். எதிலும் குறை காண்பவர்

ஒரு உன்னதமான நாளாகும். மனிதர்கள் மட்டுமல்லாமல் விலங்குகளும் இந்த பூமியின் சுற்றுச்சூழல் மற்றும் உணவு சங்கிலியில் மிக முக்கியமான அங்கமாக திகழ்கின்றன. ஒவ்வொரு விலங்கிற்கும் இயற்கையின் சமநிலையை பேணுகின்ற தனித்துவமான கடமையும் பங்கும் நிச்சயமாக உண்டு. விலங்கினங்களின் உரிமைகளையும் வாழ்வாதாரத்தையும் மதித்து நடப்பதே இப்பூவுலகை பேணி பாதுகாப்பதற்கான மிக சிறந்த தொடக்கமாக அமைகிறது. விலங்குகள் மனிதர்களின் வாழ்வியலோடு தொன்று தொட்டு மிக நெருக்கமாக இணைந்து வாழ்ந்து வருகின்றன. ஆதிகாலம் தொட்டே உணவு, விவசாயம், போக்குவரத்து, பாதுகாப்பு மற்றும் பல்வேறு அன்றாட பணிகளில் விலங்குகள் மனிதர்களுக்கு பெரும் உதவியாக இருந்துள்ளன. இன்று அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் அசூர வேகத்தில் வளர்ந்திருந்தாலும் கூட ஒட்டுமொத்த இயற்கை சூழலிலும் உயிரின சமநிலையிலும் விலங்குகளின் பங்களிப்பு தொடர்ந்து இன்றியமையாத ஒன்றாகவே நிலைத்து நிற்கிறது. காடுகளில் வாழும் வனவிலங்குகள் யாவும் இயற்கையின் சமநிலையை மிக சீராக பாதுகாக்கின்றன. காடுகளில் சுதந்திரமாக நடமாடும் புலிகள், யானைகள், மான்கள், குரங்குகள், கரடிகள் போன்ற ஒவ்வொரு விலங்கும் உணவு சங்கிலியில் தங்களுக்கென தனித்துவமான இடத்தை பெற்றுள்ளன. ஒரு குறிப்பிட்ட உயிரினத்தின் எண்ணிக்கைக்கு இயல்புக்கு மாறாக அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ மாறும்போது அது ஒட்டுமொத்த சுற்றுச்சூழலிலும் மாபெரும் சமநிலைத்தன்மையை ஏற்படுத்தக்கூடும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் காடுகள் அழிக்கப்படுவதால் நகரமயமாக்கல் மற்றும் சாலைகள் அமைத்தல் போன்ற மனித நடவடிக்கைகளால் பல விலங்குகள் தங்களுடைய இயற்கையான வாழ்விடங்களை இழந்து நிற்பது பெரும் சவாலாக உள்ளது. தங்களின் வாழ்விடங்களை இழக்கும் விலங்குகள் வேறு வழியின்றி உணவு மற்றும் பாதுகாப்பை தேடி மனிதர்கள் வாழும் ஊர் பகுதிக்குள் வரவேண்டிய ஆபத்தான நிலை உருவாகிறது. குறிப்பாக யானைகள் போன்ற பெரிய பாலூட்டிகளுக்கு பரந்த அளவிலான காடுகளும் தடையற்ற உணவு மற்றும் நீர்நிலைகளும் மிக அவசியமாகும். அவற்றின் பாரம்பரிய வலசை பாதைகள் மனித ஆக்கிரமிப்புகளால் தடைபடும் போது மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே தவிர்க்க முடியாத மோதல்கள் வெடிக்கின்றன. எனவே விலங்குகளின் இயற்கையான வாழ்விடங்களையும் அவற்றின் வழித்தடங்களையும் சேதப்படுத்தாமல் பாதுகாப்பது மிகவும் அவசியமாகும். விலங்குகளை வேட்டையாடுவதும் அவற்றின் தோல், தந்தம், நகம் போன்ற உடல் உறுப்புகளுக்காக அவற்றை கொல்வதும் இயற்கைக்கு எதிரான கொடூரமான குற்ற செயலாகும். சட்டவிரோத வேட்டையாடுதல் காரணமாக பூமியில் உள்ள பல அரிய வகை விலங்குகளின் எண்ணிக்கை மிக வேகமாக அழிந்து வருகிறது. விலங்குகளை பாதுகாப்பது என்பது ஏதோ வனத்துறை மற்றும் அரசாங்கங்களின் கடமை மட்டுமல்ல. ஒவ்வொரு தனி மனிதனும் இதில் தனது பங்களிப்பை செய்ய வேண்டும். விலங்குகளின் எண்ணிக்கை குறைவது என்பது இயற்கை மனித குலத்திற்கு விடுக்கும் மாபெரும் எச்சரிக்கையாகும். நம் வீடுகளில் ஆசையாக வளர்க்கும் நாய், பூனை, பறவை போன்ற வளர்ப்பு பிராணிகளும் அன்பும் முறையான பராமரிப்பும் தேவைப்படும் ஜீவராசிகளே ஆகும். அவற்றை வெறும் காட்சி பொருட்களாகவோ பொம்மைகளாகவோ கருதாமல் உயிருள்ள ஜீவன்களாக மதித்து நடத்த வேண்டும். அவற்றிற்கு தேவையான சத்தான உணவு, தூய்மையான தண்ணீர், பாதுகாப்பான உறைவிடம் மற்றும் தாய்மையான அன்பை வழங்குவது நமது கடமையாகும். விலங்குகளுக்கு எதிரான வன்முறைகளை தவிர்ப்பதே உண்மையான மனித நேயத்தின் அடையாளமாகும். வாயில்லா ஜீவன்களை அடித்தல், தேவையின்றி துன்புறுத்துதல் அல்லது பசியோடு அடைத்து வைத்தல் போன்ற செயல்கள் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். விலங்குகளுக்கும் வலி, அச்சம் மற்றும் உணர்வுகள் உண்டு என்பதை உணர்ந்து அவற்றிடம் இரக்கத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். பறவைகளும் இயற்கையின் சமநிலைக்கு இன்றியமையாதவை. அவை விதைகளை பரப்புவதிலும் பயிர்களை தாக்கும் பூச்சிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதிலும் முக்கிய பங்காற்றுகின்றன. மரங்கள் அழிக்கப்படுவதால் பறவைகள் தங்களின் கூடுகளையும் உணவு ஆதாரங்களையும் இழப்பதால் மரங்களை பாதுகாப்பது பறவைகளின் வாழ்வையும் பாதுகாப்பதாகும். பூமியின் நிலப்பரப்பு மட்டுமல்லாமல் கடல்வாழ் உயிரினங்களும் நமது தீவிர கவனத்திற்கு உரியவையாகும். மீன்கள், கடலாமைகள், திமிங்கலங்கள் மற்றும் பல்வேறு கடல்சார் உயிரினங்கள் கடல் சூழலின் சமநிலைகளை பாதுகாக்கின்றன. கடல்களில் மனிதர்கள் கொட்டும் நெகிழி மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகள் கடல்வாழ் உயிரினங்களின் உயிருக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக விளங்குகின்றன. எனவே பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்தல், நீர்நிலைகளை பாதுகாத்தல் மற்றும் கழிவுகளை பொறுப்புடன் அகற்றுதல் போன்ற நற்பழக்கங்கள் நாம் கடைபிடிப்பது கடல் மற்றும் நில விலங்குகளுக்கு பெரும் பயனளிக்கும். விலங்குகளை பாதுகாக்கும் விழிப்புணர்வை மாணவர்களிடமும் குழந்தைகளிடமும் இளமையிலேயே விதைப்பது மிக முக்கியமானதாகும்.
சிறு வயதிலிருந்தே

வாயில்லா பிராணிகளிடம் அன்பு, கருணை, இரக்கம் மற்றும் பொறுப்புணர்வை வளர்க்க கற்றுத்தர வேண்டும். விலங்குகளை துன்புறுத்தாமல் இருப்பதும், அனைத்து உயிரினங்களின் வாழ்வுரிமையை மதிப்பதும் அவர்களின் சிறந்த பண்பாக உருவாக வேண்டும். விலங்குகளின் வாழ்வை பாதுகாக்க தேசிய பூங்காக்கள், வனவிலங்கு சரணாலயங்கள் மற்றும் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளை விரிவுபடுத்தி முறையாக பராமரிக்க வேண்டும். விலங்குகளை பாதுகாப்பது என்பது ஒட்டுமொத்த இயற்கையையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாப்பதோடு நேரடியாக பிணைக்கப்பட்ட ஒன்றாகும். காடுகள், ஆறுகள், மலைகள் மற்றும் கடல்கள் பாதுகாக்கப்படும் போது மட்டுமே அவற்றை சார்ந்து வாழும் கோடிக்கணக்கான உயிரினங்களும் பாதுகாப்பாக வாழ முடியும். மனிதர்களின் வரம்பற்ற தேவைகளுக்கும் விலங்குகளின் வாழ்வுரிமைக்கும் இடையே ஒரு நிலையான சமநிலை தேவைப்படுகிறது. வளர்ச்சி என்ற பெயரில் இயற்கையை அழிப்பது இறுதியில் மனித குலத்திற்கே பெரும் பேரழிவாக வந்து முடியும் என்பதை உணர வேண்டும். விலங்குகளிடமிருந்து மனிதர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய நற்பண்புகள் ஏராளமாக உள்ளன. நாய்களின் அசைக்க முடியாத விசுவாசம், யானைகளின் குடும்ப பாசமும் ஒற்றுமையும், பறவைகளின் சுதந்திர உணர்வு போன்றவை மனிதர்களுக்கு பல வாழ்வியல் பாடங்களை அமைதியாக கற்றுத்தருகின்றன. உலக விலங்குகள் தினம் என்பது ஏதோ ஒரு நாளில் மட்டும் விலங்குகளை நினைவு கூர்ந்துவிட்டு மறந்துவிடும் நாளாக இருக்கக்கூடாது. மாறாக ஆண்டின் ஒவ்வொரு நாளும் அனைத்து உயிரினங்களின் வாழ்வையும் உரிமையையும் போற்றி மதிக்க வேண்டும். முடிவாக, இந்த பூமி என்பது மனிதர்களுக்கு மட்டுமே சொந்தமான தனிப்பட்ட இடமல்ல. அது கோடிக்கணக்கான சக உயிரினங்களுடன் பகிர்ந்து வாழ வேண்டிய ஒரு பொதுவான இல்லமாகும். விலங்குகளை பாதுகாப்பது எதிர்கால தலைமுறையினருக்கு நாம் செய்ய வேண்டிய தலையாய கடமையாகும். விலங்குகளை அன்போடும் மரியாதையோடும் பாதுகாப்போடும் நடத்தி அனைத்து உயிர்களும் எவ்வித அச்சமின்றி ஒன்றாக இணைந்து வாழக்கூடிய ஒரு அழகான அமைதியான உலகை உருவாக்க நாம் அனைவரும் இந்த உலக விலங்குகள் தினத்தில் உறுதியேற்போம்.

0: செய்திகள்.
1: திரு அவே என்ற திராட்சை தோட்டத்தை நீதியுடனும் அன்புடனும் வளர்ப்பது ஒவ்வொருவரின் பொறுப்பு என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். அக்டோபர் 4 புனித பேதுரு பெருங்கோயில் வளாகத்தில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய மூவேளை ஜப உரையின் போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, கடவுள் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்று கூறினார். இயேசுவின் வாழ்க்கை மற்றும் அவரது மீட்பு பணியை பற்றி சிந்திக்க அழைப்பு விடுத்த திருத்தந்தை அன்றைய நற்செய்தி பகுதியான திராட்சை தோட்ட ஓமையை மேற்கோள் காட்டியதுடன், கடவுளின் மகனாக வந்த இயேசு சிலுவையில் கொல்லப்பட்டாலும் அந்த சிலுவை மரணத்தையே கடவுள் மனித குலத்தின் மீட்புக்கான வழியாக மாற்றினார் என்று கூறினார். புனித பிரான்சிஸ் அசிசியின் மறைவின் 800 நினைவை எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, கிறிஸ்துவின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை, ஏழ்மை, ஜபம், அன்பு மற்றும் சகோதரத்துவத்தின் மூலம் திரு அவையை புதுப்பிக்க அவர் பாடுபட்டதை குறிப்பிட்டார். இறுதியாக தூய மரியாளின் பரிந்துரையை நாடி பிரான்சிஸ்கன் ஜூப்ளி ஆண்டில் உலக மக்களிடையே அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை உருவாக்க அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என்று அழைப்பு விடுத்து தனது திருத்தூது ஆசிரை வழங்கி மூவேளை ஜப உரையை நிறைவு செய்தார்.
2: உலகில் அமைதி நிலவவும் போர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் மக்கள் அனைவரும் இறைவேண்டல் செய்யுமாறு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அழைப்பு விடுத்தார். அக்டோபர் 4 ஞாயிறன்று வத்திகான் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய மூவேளை ஜப உரையின் இறுதியில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, நாடுகளுக்கு இடையே அமைதியும் ஒற்றுமையும் நிலவுவதற்காக ஜபமாலை ஜபிக்குமாறு விசுவாசிகளை கேட்டுக்கொண்டார். 1 மில்லியன் குழந்தைகள் ஜபமாலை ஜபிக்கின்றனர் என்ற முயற்சிக்கு தனது ஆதரவை தெரிவித்த திருத்தந்தை, அனைவரும் குழந்தைகளின் முன்மாதிரியை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். எய்ட் டு த சர்ச் இன் நீட் அமைப்பின் ஏற்பாட்டில் நடைபெறும் இந்த முயற்சியில் உலகின் பல்வேறு பகுதிகளில் ஏராளமான குழந்தைகள் பங்கேற்று வருகின்றனர். மேலும் போர் ஏற்படுத்தும் துயரங்களிலிருந்து உலக மக்கள் விடுதலை பெற கன்னிமரியாவின் பரிந்துரையை நாடி இறைவேண்டல் செய்யுமாறு திருத்தந்தை வலியுறுத்தினார். குறிப்பாக புனித பூமிக்காகவும் வன்முறையில் உயிரிழக்கும் அப்பாவி மக்களுக்காகவும் இறைவேண்டல் செய்யுமாறு கேட்டுக்கொண்ட திருத்தந்தை, புனித பிரான்சிஸ் அசிசியை நினைவு கூறும் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். அமோரிஸ் லெட்டிச்சியா வெளியிடப்பட்டு 10 நிறைவடைவதை முன்னிட்டு குடும்பம் தொடர்பான திரு அவையின் ஒருங்கிணைந்த கலந்தாய்வு வத்திகானில் தொடங்கும் என்று அறிவித்தார். அமைதி, ஒற்றுமை மற்றும் மனிதநேயத்தை வலியுறுத்திய திருத்தந்தை, போர் மற்றும் வன்முறையற்ற உலகிற்காக அனைவரும் தொடர்ந்து இறைவேண்டல் செய்யுமாறு அழைப்பு விடுத்து தனது மூவேளை ஜப உரையை நிறைவு செய்தார்.
1: அதிகாரம் என்பது வெறுமனையே ஆணையிடுவதோ அல்லது அதிகாரத்தை பயன்படுத்துவதோ அல்ல என்றும், மாறாக பிறரை பாதுகாப்பது, அவர்களின் குரலுக்கு செவிசாய்ப்பது, குறிப்பாக பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கும் உதவி தேவைப்படுவோருக்கும் துணையாக இருப்பதே உண்மையான அதிகாரத்தின் வெளிப்பாடு என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். அக்டோபர் 3 சனிக்கிழமை அன்று வத்திகான் ஜென்டர்மேரி படையினருக்கான வத்திகான் தோட்டத்தில் அமைந்துள்ள லூர்து அன்னை கெபியில் திருப்பலி நிறைவேற்றிய போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை அவர்கள் ஆற்றி வரும் பணிக்கான தனது நன்றியை தெரிவித்தார். தங்களது கடமைகளை பொறுப்புணர்வு, நேர்மை மற்றும் அர்ப்பணிப்புடன் நிறைவேற்றுமாறு திருத்தந்தை அவர்களை கேட்டுக்கொண்டார். மேலும் அதிகாரம் மற்றும் பிறரின் பாதுகாப்பு போன்ற முக்கிய பொறுப்புகளை ஏற்றுள்ளவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாகவும் இரகசியத்தன்மையை காக்கக்கூடியவர்களாகவும் விசுவாசத்துடன் செயல்படுபவர்களாகவும் இருக்க வேண்டும் என்றும் திருத்தந்தை வலியுறுத்தினார். ஜென்டர்மேரி படையினரின் அன்றாட பணிகள் திரு அவைக்கும் சமூகத்திற்கும் ஆற்றும் சேவையாக அமைய முடியும் என்று எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, தொழில்முறை திறன், இரக்கம் மற்றும் பணிவுடன் தங்களது கடமைகளை நிறைவேற்றுவதன் மூலம் கிறிஸ்தவ விழுமியங்களுக்கு சாட்சியாகவும் வத்திகானில் அமைதி, பாதுகாப்பு மற்றும் மனித மாண்பை நிலைநாட்டுவதற்கான பணியில் முக்கிய பங்களிப்பாளர்களாகவும் அவர்கள் திகழ முடியும் என்றும் குறிப்பிட்டு தனது செய்தியை திருத்தந்தை நிறைவு செய்தார்.
2: புனித ரோமை பேரரசின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ரோமைக்கு வந்த திருப்பயணிகளை வரவேற்பதற்காக காம்போசாண்டோவில் புனித மரியா பாப்பிரே ஜெர்மானிய கல்லூரி நிறுவப்பட்ட வரலாற்றை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் எடுத்துக்காட்டினார். அக்டோபர் 3 சனிக்கிழமையன்று காம்போசாண்டோவில் அமைந்துள்ள புனித மரியா பாப்பிரே ஜெர்மானியா கல்லூரியின் 150 ஆண்டு விழாவை முன்னிட்டு அங்கு பணிபுரிந்தவர்களை திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, அக்கல்லூரியின் நீண்ட வரலாற்றையும் ஜெர்மன் மொழி பேசும் பகுதிகளைச் சேர்ந்த அர்ப்பணியாளர்களை ஆதரிப்பதில் அந்த நிறுவனம் ஆற்றிய முக்கியமான பங்கையும் பாராட்டினார். 19 குல்துர்காம் காலத்தில் அது தனது பணி கடுமையாக கட்டுப்படுத்தப்பட்ட அருட்பணியாளர்களுக்கு ஒரு புகலிடமாகவும் கல்வி மையமாகவும் மாறியது என்பதையும் திருத்தந்தை குறிப்பிட்டார். காலப்போக்கில் அது கிறிஸ்துவ தொல்லியல் திரு அவை வரலாறு மற்றும் கிறிஸ்துவ தோற்றம் பற்றிய ஆராய்ச்சிக்கான ஒரு முக்கியமான மையமாகவும் வளர்ச்சியடைந்தது. நவீன உலகின் சவால்களுக்கு பதிலளிக்கவும் கிறிஸ்துவ நம்பிக்கையின் எதிர்நோக்கை பகிர்ந்து கொள்ளவும் அறுப்பணியாளர்களுக்கு அறிவுசார் மற்றும் ஆன்மீக பயிற்சியை அக்கல்லூரி தொடர்ந்து வழங்கி வருகிறது என்று திருத்தந்தை வலியுறுத்தினார். 2010 திருத்தந்தை 16 பெனடிக்ட் அவர்களால் அது ஒரு பாப்பிரை கல்லூரி என்று பெயரிடப்பட்டதை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, பேதுருவின் வாரிசுடன் கொண்டுள்ள நெருக்கமான உறவையும் ஒற்றுமையையும் பேணி காக்கவும் திருத்தூது நம்பிக்கையில் உறுதியாக நிலைத்திருக்கவும் அங்கிருந்தவர்களை வலியுறுத்தினார். இறுதியாக கிறிஸ்துவ ஒன்றிப்பின் அடையாளமாக திகழ்ந்து கிறிஸ்துவில் நிலவும் ஒற்றுமைக்கான இறைவேண்டலை தங்களது சமூக வாழ்விலும் பணியிலும் நடைமுறை சாட்சியாக வெளிப்படுத்துமாறு திருத்தந்தை அக்கல்லூரியினரை வலியுறுத்தி தனது திருத்தூது ஆசிரை வழங்கி திருத்தந்தை தனது உரையை நிறைவு செய்தார்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.

0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: நெறி காட்டும் ஆளுமைகள், விவிலிய தேடல்கள் மற்றும் செய்திகள்.
1: நெறி காட்டும் ஆளுமைகள்.
3: வங்க கவி ரவீந்திரநாத் தாகூர் எப்படி சபம் செய்ய வேண்டும் என்று கற்றுத்தரும் அவரது கவிதையை கேளுங்கள். இறைவா, அபாயங்களிலிருந்து என்னை பாதுகாக்கும்படி உன்னிடம் வேண்ட மாட்டேன். ஆனால் அபாயங்களை எதிர்த்து நோக்கும் பயமற்ற மனதை எனக்கு கொடு. என் வேதனைகளையும் வலிகளையும் மறக்கும்படி நான் உன்னை கெஞ்ச மாட்டேன். ஆனால் அவைகளை வெல்லும் வலிய இதயத்தை எனக்கு கொடு. வாழ்க்கை போராட்டத்தில் துணைவர்களை நான் நாடி நிற்க மாட்டேன். ஆனால் என் சொந்த பலத்தாலேயே போராட அருள் புரிவீராக. பொறுமையில்லாத பயத்தில் என்னை நீ பதறவிடாதே. ஆனால் என் சுதந்திரத்தை காக்க பொறுமையை கொடு. வெற்றியை மட்டுமே யாசித்து பெறும் கோழையாக என்னை நீ ஆக்கிவிடாதே. ஆனால் என்னுடைய தோல்விகளையும் ஏற்று உன்னுடைய அருளால் வெற்றியடையும் வாய்ப்பினையும் எனக்கு அருள் புரிவீராக. இப்படி வேண்டுவாராம். பரம்பொருள் பலமானவரா என்று தெரியவில்லை, ஆனால் பலம் தருபவர். கடவுள் உண்டா இல்லையா என உணர முடியவில்லை, ஆனால் அவர் உடன் இன்புறுபவர், உடன் துன்புறுபவர், உயிர்ப்பிப்பவர். அதை உணர முடிகிறது.
2: விவிலிய தேடல்கள்

இறை இயேசுவின் இதயத்திற்கு இதமானவர்களே, உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய திருப்பாடலானது 37வது திருப்பாடல். இந்த திருப்பாடல் ஒரு வித்தியாசமான ஒரு திருப்பாடல். இது ஒரு ஞான பாடலாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு தனி மனிதனிடத்திலே சொல்லப்பட வேண்டிய ஒரு பாடல் அல்ல, மாறாக ஒரு சமுதாயத்திற்கே சொல்லப்பட்ட ஒரு பாடலாக இருக்கிறது. இதை நாம் வரலாற்று பின்னணியில் பார்க்கிற பொழுது இது அகதி காலமாக கூட இருக்கலாம், அல்லது அதுக்கு பிந்தைய காலமாக கூட இருக்கலாம் என்று விவிலிய அறிஞர்கள் கூறுகிறார்கள். அகதிகளாக துன்பப்பட்டு கொண்டிருந்தவர்கள் அங்கே யோசிக்கிறார்கள். காரணம், அவர்கள் துன்பப்படுகிறார்கள். நாங்கள் என்ன செய்தோம், இந்த துன்பத்திற்கு காரணம் என்ன என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள். அப்பேற்பட்ட சூழலில் இந்த திருப்பாடல் ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறது. இதோ, நல்லாரின் வழியும் இருக்கிறது, பொல்லாரின் வழியும் இருக்கிறது. இந்த நல்லாரின் வழி எப்பொழுதும் அவர்களுக்கு சோகத்தை உண்டு பண்ணுமா என்று சொன்னால் அது நிரந்தரம் அல்ல. காரணம், நல்லார் கண்டிப்பாக இறைவனிலே ஐக்கியப்படுவார்கள். பொல்லார் பல நேரங்களிலே தற்காலிகமாக இன்பத்தை அனுபவித்தாலும் அவர்கள் அழிவை சந்திப்பார்கள் என்பதை இந்த திருப்பாடல் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. இதனுடைய வரலாற்று பின்னணியை நாம் பார்க்கிற பொழுது இந்த காலமானது ஞான பாடல் சூழலிலே உருவாக்கப்பட்டதாக கூட இருக்கலாம், அல்லது இந்த திருப்பாடல் பாரம்பரியமாக தாவீதுக்கு சொந்தமானது என்று கருதினாலும் இது அகதி காலத்தில் எழுதப்பட்டதாக கூட இருக்கலாம் என்று வரலாற்று பின்னணியிலே பல விபிலிய அறிஞர்கள் கூறுகிறார்கள். ஆண்டவருக்கு உண்மையாய் வாழ்ந்தவர்கள் துன்பப்படுகிறார்கள், நேர்மையாளர்கள் துன்பப்படுகிறார்கள், அநியாயம் செய்வோர் தங்களுடைய வளத்தை பெற்றுக்கொள்கிறார்கள், தங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிகாரம் இருக்கிறது, புகழ் இருக்கிறது, பட்டம் இருக்கிறது அவர்களுக்கு. ஆனால் அநியாயம் செய்கிறவர்கள் எப்பொழுதுமே தங்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது மக்களுக்கு ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு செய்கிறது. நாம் நல்லவராக இருந்தால் கண்டிப்பாக நமக்கு அழிவு வந்து விடுமோ, தீயவராக இருந்தால் கண்டிப்பாக நம்மால் இங்கே பிழைத்துக் கொள்ள முடியும் என்ற ஒரு மனநிலையை கூட இது உருவாக்குவதாக இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் இந்த திருப்பாடல் சொல்லுவது இதுதான், பொல்லாரின் வழி எப்பொழுதும் புல்லுக்கு போன்றது, அது அழிந்து போய்விடும், அது நிரந்தரம் அல்ல, மாறாக நல்லவர்கள் கண்டிப்பாக வாழ்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கையை இது உணர்த்துவதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அரசியல் சமூக பொருளாதார சூழ்நிலையை பார்க்கிற பொழுது இந்த திருப்பாடல் உணர்த்துவது நாட்டை பற்றிய ஒரு பற்று. நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்கிறவர்கள் பொல்லார் அல்ல, மாறாக நீதி நிமித்தம் துன்புறுத்தப்படுவோர். நீதி நிமித்தம் துன்புறுத்தப்படுவோர் இந்த நாட்டை உரிமையாய் சொத்தாக்கி கொள்வார்கள் என்பது இந்த பாடலிலிருந்து நமக்கு வெளிப்படுகிறது. இதனுடைய இறையியல் கண்ணோட்டத்தை நாம் பார்க்கிற பொழுது கலக்கம் அல்ல, நம்பிக்கை. பல நேரங்களிலே நாம் கலங்கி போகிறோம். இறைவன் இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வியை கூட எழுப்பலாம். ஆனால் இந்த கலக்கமான ஒரு சூழலில்தான் நமக்கு நம்பிக்கையை ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்கிறது. கலக்கம் என்பது ஒரு அழிவை கொடுக்க நமக்கு பல நேரங்களிலே முற்படும். ஆனால் ஆண்டவரிலே கொள்ளக்கூடிய நம்பிக்கை நம்மை வாழ்வுக்கு இட்டு செல்லும். காலமும் இறைவனின் நீதியும் என்ற கருத்தை நாம் பார்க்கிற பொழுது பொல்லாரின் வெற்றி அழிந்து போகிறது, புல்லை போல அழிந்து போகிறது. ஆனால் இறைவனிலே நம்பிக்கை வைத்தவர்கள் காலத்திற்கும் அவர்கள் வாழ்வார்கள், முடிவில்லா பேரின்பத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்று இந்த திருப்பாடல் நமக்கு உணர்த்துகிறது. தாழ்ச்சியும் பலவீனம் அல்ல என்பதை சுட்டி காண்பிக்கிறது. தாழ்ச்சி உள்ளவர்கள் பலவீனமானவர்கள் என்று இந்த சமுதாயம் நினைத்து கொள்ளுகிறது. அவர்கள் அமைதியாக இருப்பது அவர்களுடைய இயலாமையை குறிக்கிறது என்று நினைத்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் தாழ்ச்சி பலவீனம் அல்ல, மாறாக அவர்கள் ஆண்டவரிலே ஐக்கியப்பட்டிருக்கிறார்கள், தங்களுடைய நல்ல காலத்திற்காக நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சுட்டி காண்பிக்கிறது. இந்த ஒழுக்க பொறுப்பு, எப்படி நாம் ஒரு சமுதாயத்திலே வாழுகிறோமே அந்த சமுதாயத்தில் நாம் பொறுப்பாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த திருப்பாடல் சுட்டி காண்பிக்கிறது. சமூக பொறுப்பு என்பது ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும், ஒழுக்க பொறுப்பு என்பது ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் என்று இந்த திருப்பாடல் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. நாம் தாழ்ச்சியோடு இருப்பது இந்த ஒழுக்க பொறுப்பிலிருந்து அல்லது சமூக பொறுப்பிலிருந்து விலகி விடுகிறோம் என்று அல்ல, மாறாக நாம் அனைவருமே தாழ்ச்சியோடு இருந்து அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இந்த சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும், திருச்சபையை முன்னேற்ற வேண்டும் என்ற கருத்தை கூட நாம் இங்கே வலியுறுத்தலாம். இறுதியாக இன்றைய சூழலிலே இந்த திருப்பாடலானது நமக்கு சொல்லுவது என்ன?
இந்த காலகட்டத்தை தமிழக இந்திய சூழ்நிலையிலே நாம் எடுத்துக்கொள்ளுகிற பொழுது, பல பேர் அதிகாரத்தில் இருக்கலாம், பணம் பதவி பட்டம் வைத்திருக்கலாம், அவர்கள் அத்தனை பேருமே நியாயத்திலே திளைத்திருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வியை எழுப்பும் பொழுது பல பேர் அதிலிருந்து தவறி செல்லக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்கிறது. ஆனால் நாம் கேட்க வேண்டிய கேள்வி ஒன்றுதான், அநியாயம் செய்பவர்கள் இங்கே தழைத்து கொண்டிருக்கிறார்கள், நியாயத்தோடு இருப்பவர்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்களே, ஏன் நாமும் அவர்களைப் போல அநியாயம் செய்தால் என்ன என்ற முடிவுக்கு வந்துவிடக்கூடாது என்பதை இந்த திருப்பாடல் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. நல்லவர்கள் எப்பொழுதும் வாழ்வார்கள், நல்லவர்கள் வாழ்வாங்கு வாழ்வார்கள் என்பதையும் இந்த திருப்பாடல் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அப்படி வாழ்வாங்கு வாழ இறைவனிடத்திலே மன்றாடுவோம். எங்களை எல்லாம் நேசித்து வழி நடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் பல நேரங்களிலே குழம்பி போய்விடுகிறோம். காரணம், நல்லவர்கள் வாழுகிறார்கள், கெட்டவர்கள் எப்பொழுதுமே அவர்களுக்கு வாழ்வாங்கு வாழ்வு இருக்கிறது என்று பல பேர் சொல்லுகிறார்கள். ஆனால் நல்லவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக் கொள்ளவும் இந்த நேரத்திலே நாங்கள் உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். பொல்லார் அநியாய தீர்ப்புக்கு ஆவார்கள் என்று திருப்பாடல் சொன்னாலும், ஆண்டவரே, பொல்லாரும் நல்லவர்களாக மாற நீதாமே கிருபை செய்வீராக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய அதை இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் கேட்கிறோம். எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.

0: செய்திகள்.
1: 2027 ஆண்டு சியோலில் இடம்பெறவுள்ள உலக இளைஞர் தினத்தில் பங்கேற்கும் இளைஞர்களுக்கு நம்பிக்கையின் சாட்சிகளாகவும் கொரிய தீபகற்பகத்தில் அமைதியை உருவாக்குபவர்களாகவும் இருக்குமாறு கொரிய அருள்பணியாளர்கள், அருட்சகோதரிகள் மற்றும் அர்ப்பணிக்கப்பட்ட துறவரத்தாருக்கு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அழைப்பு விடுத்தார். அக்டோபர் 5 திங்களன்று உலக இளைஞர் தினத்திற்கான தயாரிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள ஏறத்தாழ 170 பேரை திருப்பிடத்தில் சந்தித்து பேசியபோது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை கொரியாவின் விசுவாச மறைசாட்சிகளின் நம்பிக்கையையும் தியாகத்தையும் நினைவு கூர்ந்தார். ஒரு காலத்தில் மறைப்பணியின் களமாக இருந்த கொரியா இன்று மறைப்பணியாளர்களை உருவாக்கி அனுப்பும் நாடாக மாறியுள்ளது என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, தங்கள் விசுவாசத்திற்காக உயிரை தியாகம் செய்த மறைசாட்சிகளின் நினைவிலேயே கொரியாவின் மறைப்பணி உணர்வு வேரூன்றியுள்ளது என்றும் கூறினார். மேலும் கொரிய மறைசாட்சிகளின் சாட்சியும் உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சியோலுக்கு கூடிவரும் இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்கும் என்று தெரிவித்த திருத்தந்தை, அவர்கள் அந்த விசுவாச பாரம்பரியத்தை பெற்றுக்கொண்டு அதை உலகின் பல்வேறு இடங்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். உலக இளைஞர் தினத்திற்கு தயாராகும் அனைவரும் இளைஞர்களின் குரலை கவனமாக கேட்க வேண்டும், அவர்களுடன் பயணிக்க வேண்டும் என்றும் திருத்தந்தை வலியுறுத்தினார். கிறிஸ்துவை பின்பற்றுவதன் மூலம் கிடைக்கும் உண்மையான சுதந்திரத்தையும் வாழ்க்கைக்கான விரிந்த பார்வையையும் இளைஞர்கள் உணர்ந்து கொள்ள அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்றும் திருத்தந்தை குறிப்பிட்டார்.
0: வத்திக்கானில் பணியாற்றும் பெண்களின் முக்கியமான பங்களிப்புகளை அங்கீகரித்து பாராட்ட வேண்டும் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். அக்டோபர் 5 திங்களன்று வத்திக்கானில் பெண்கள் சங்கம் மற்றும் வத்திக்கான் பொதுநிலை பணியாளர்கள் சங்கத்தின் பிரதிநிதிகளை திருப்பிடத்தில் சந்தித்து பேசிய போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை வத்திக்கானில் பெண்களின் பங்களிப்பு ஒரு முக்கியமான பலமாக இருப்பதாக குறிப்பிட்டார். அவர்களின் பங்களிப்பை மேலும் அதிக அளவில் அங்கீகரிக்க வேண்டியதன் அவசியத்தையும் திருத்தந்தை வலியுறுத்தினார். மனித உறவுகளை கையாள்வதில் பெண்களுக்கே உரிய தனித்துவமான உணர்வு திறன், அவர்களது மனிதாபிமான தொழில்முறை, ஆளுமை மற்றும் அறிவாற்றல் ஆகியவற்றை திருத்தந்தை சுட்டிக்காட்டினார். இறுதியாக அவர்களின் நிபுணத்துவம், படைப்பாற்றல், சிந்தித்து முடிவெடுக்கும் திறன் மற்றும் நடைமுறை, அணுகுமுறை ஆகியவை வத்திக்கான் நிறுவனங்களின் பணிகளை வளப்படுத்துவதுடன் பல்வேறு சவால்களை விரிவான கோணத்தில் புரிந்து கொள்ளவும் உதவுகின்றன என்று குறிப்பிட்டு தனது திருத்தூது ஆசியை வழங்கி திருத்தந்தை உரையை நிறைவு செய்தார்.
1: ஆதிக்க மனப்பான்மையை கடந்து சமூக ஏற்றத்தாழ்வுகளை அகற்றுவதன் வழியாக போர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று திருப்பிடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்கள் கூறினார். அக்டோபர் 4 ஞாயிறன்று இத்தாலிய செய்தித்தாளான லா ரிபப்ளிக்காக்கு அளித்த செய்தியில் இவ்வாறு கூறிய கர்தினால் பரோலின் அவர்கள், காசா, உக்ரைன் மற்றும் ஈரான் மோதல்கள் குறித்தும் உலகளாவிய ஒத்துழைப்பில் அதிகரித்து வரும் நெருக்கடி குறித்தும் தனது சிந்தனையை வெளிப்படுத்தினார். நியூயார்க்கில் இடம்பெற்ற ஐக்கிய நாடுகள் பொது அவைக்கு பிறகு பல தரப்பு உறவுகளின் நெருக்கடி மற்றும் நாடுகளுக்கிடையான நம்பிக்கையின்மை குறித்து கவலை தெரிவித்த அவர், அனைத்துலக சட்டங்களுக்கு மதிப்பளிப்பதோடு மனிதகுலத்தின் அடிப்படை விழுமியங்களை மீண்டும் நிலைநிறுத்த வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். பயனுள்ள அனைத்துலக ஒத்துழைப்பை உருவாக்க புத்துயிர் பெற்ற அரசியல் இயக்கங்களின் தொடர்ச்சியான சீர்திருத்தங்களும் அவசியமானவை என்றும் அவர் கூறினார். ஏறக்குறைய 1000 மாணவர்களுக்கு கல்வி வழங்கும் காசாவில் உள்ள லத்தீன் முதுபெரும் தந்தையின் பள்ளி மீண்டும் திறக்கப்பட்டதை அவர் வரவேற்றார். உக்ரைன் பற்றி பேசுகையில் தற்போதைய சூழ்நிலையை ஒரு உண்மையான துயரம் என்று வர்ணித்த அவர், உக்ரைன் மக்களுக்கு தங்களை பாதுகாத்துக் கொள்ள உரிமை உண்டு என்பதை வலியுறுத்தினார்.
0: கத்தோலிக்கர்கள் புலம்பெயர்ந்தோரிடம் கிறிஸ்துவை கண்டுணர்ந்து ஆதரவு, விருந்தோம்பல் மற்றும் நடைமுறை உதவிகள் மூலம் அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று சிகாகோ பேராயர் கர்தினால் பிளாசே கியூபிச் அவர்கள் அழைப்பு விடுத்தார். அக்டோபர் 3 சனிக்கிழமையன்று சிகாகோவில் உள்ள பழைய புனித பேட்ரிக் ஆலயத்தில் உரையாற்றிய போது இவ்வாறு அழைப்பு விடுத்த கர்தினால் அவர்கள், புலம்பெயர்ந்தோருக்காக வாதிடுவது ஒரு இறை வழிபாட்டு செயலாகும் என்றும் தெரிவித்தார். வரவேற்பின் நகரம் என்று குறிப்பிட்டு சிகாகோவின் வரலாற்றை பற்றி பேசிய அவர், தலைமுறை தலைமுறையான புலம்பெயர்ந்தோர் மற்றும் புலம்பெயர்ந்த சமூகங்களின் பங்களிப்புகளை நினைவு கூர்ந்தார். இருப்பினும் அமெரிக்காவில் வரவேற்பின் உணர்வானது பயம், சுயவிவர பகுப்பாய்வு, கடுமையான குடியேற்ற அமலாக்கம், காவலில் வைக்கப்படும் நிலைமைகள், குடும்பப் பிரிவு மற்றும் சட்டப்பூர்வ உரிமையை இழத்தல் ஆகியவற்றால் பெரிதும் குறைந்துவிட்டது என்று அவர் எச்சரித்தார். அந்நியரை நேசி என்ற விவிலிய கட்டளைகளை நினைவு கூறுமாறு கத்தோலிக்கர்களை வலியுறுத்திய அவர், சமூகத்தில் பாதிக்கப்படக்கூடிய மக்களின் நலனின் அக்கறை கொள்வதிலிருந்து உண்மையான இறை நம்பிக்கை பிறக்க முடியாது என்றும் வலியுறுத்தினார்.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: நெறி காட்டும் ஆளுமைகள், விவிலிய தேடல்கள் மற்றும் செய்திகள்.
1: நெறி காட்டும் ஆளுமைகள்.
3: வங்க கவி ரவீந்திரநாத் தாகூர் எப்படி சபம் செய்ய வேண்டும் என்று கற்றுத்தரும் அவரது கவிதையை கேளுங்கள். இறைவா, அபாயங்களிலிருந்து என்னை பாதுகாக்கும்படி உன்னிடம் வேண்டமாட்டேன். ஆனால் அபாயங்களை எதிர்த்து நோக்கும் பயமற்ற மனதை எனக்கு கொடு. என் வேதனைகளையும் வலிகளையும் மறக்கும்படி நான் உன்னை கெஞ்ச மாட்டேன். ஆனால் அவைகளை வெல்லும் வலிய இதயத்தை எனக்கு கொடு. வாழ்க்கை போராட்டத்தில் துணைவர்களை நான் நாடி நிற்க மாட்டேன். ஆனால் என் சொந்த பலத்தாலேயே போராட அருள் புரிவீராக. பொறுமையில்லாத பயத்தில் என்னை நீ பதறவிடாதே. ஆனால் என் சுதந்திரத்தை காக்க பொறுமையை கொடு. வெற்றியை மட்டுமே யாசித்து பெறும் கோழையாக என்னை நீ ஆக்கிவிடாதே. ஆனால் என்னுடைய தோல்விகளையும் ஏற்று உன்னுடைய அருளால் வெற்றியடையும் வாய்ப்பினையும் எனக்கு அருள் புரிவீராக. இப்படி வேண்டுவாராம். பரம்பொருள் பலமானவரா என்று தெரியவில்லை, ஆனால் பலம் தருபவர். கடவுள் உண்டா இல்லையா என உணர முடியவில்லை, ஆனால் அவர் உடன் இன்புறுபவர், உடன் துன்புறுபவர், உயிர்ப்பிப்பவர். அதை உணர முடிகிறது.
2: விவிலிய தேடல்கள்.

இறை இயேசுவின் இதயத்திற்கு இதமானவர்களே, உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய திருப்பாடலானது 37வது திருப்பாடல். இந்த திருப்பாடல் ஒரு வித்தியாசமான ஒரு திருப்பாடல். இது ஒரு ஞான பாடலாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு தனி மனிதனிடத்திலே சொல்லப்பட வேண்டிய ஒரு பாடல் அல்ல, மாறாக ஒரு சமுதாயத்திற்கே சொல்லப்பட்ட ஒரு பாடலாக இருக்கிறது. இதை நாம் வரலாற்று பின்னணியில் பார்க்கிற பொழுது இது அகதி காலமாக கூட இருக்கலாம், அல்லது அதுக்கு பிந்தைய காலமாக கூட இருக்கலாம் என்று விவிலிய அறிஞர்கள் கூறுகிறார்கள். அகதிகளாக துன்பப்பட்டு கொண்டிருந்தவர்கள் அங்கே யோசிக்கிறார்கள். காரணம், அவர்கள் துன்பப்படுகிறார்கள். நாங்கள் என்ன செய்தோம், இந்த துன்பத்திற்கு காரணம் என்ன என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள். அப்பேற்பட்ட சூழலில் இந்த திருப்பாடல் ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறது. இதோ, நல்லாரின் வழியும் இருக்கிறது, பொல்லாரின் வழியும் இருக்கிறது. இந்த நல்லாரின் வழி எப்பொழுதும் அவர்களுக்கு சோகத்தை உண்டு பண்ணுமா என்று சொன்னால் அது நிரந்தரம் அல்ல. காரணம், நல்லார் கண்டிப்பாக இறைவனிலே ஐக்கியப்படுவார்கள். பொல்லார் பல நேரங்களிலே தற்காலிகமாக இன்பத்தை அனுபவித்தாலும் அவர்கள் அழிவை சந்திப்பார்கள் என்பதை இந்த திருப்பாடல் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. இதனுடைய வரலாற்று பின்னணியை நாம் பார்க்கிற பொழுது இந்த காலமானது ஞான பாடல் சூழலிலே உருவாக்கப்பட்டதாக கூட இருக்கலாம், அல்லது இந்த திருப்பாடல் பாரம்பரியமாக தாவீதுக்கு சொந்தமானது என்று கருதினாலும் இது அகதி காலத்தில் எழுதப்பட்டதாக கூட இருக்கலாம் என்று வரலாற்று பின்னணியிலே பல விபிலிய அறிஞர்கள் கூறுகிறார்கள். ஆண்டவருக்கு உண்மையாய் வாழ்ந்தவர்கள் துன்பப்படுகிறார்கள், நேர்மையாளர்கள் துன்பப்படுகிறார்கள், அநியாயம் செய்வோர் தங்களுடைய வளத்தை பெற்றுக்கொள்கிறார்கள், தங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிகாரம் இருக்கிறது, புகழ் இருக்கிறது, பட்டம் இருக்கிறது அவர்களுக்கு. ஆனால் அநியாயம் செய்கிறவர்கள் எப்பொழுதுமே தங்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது மக்களுக்கு ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு செய்கிறது. நாம் நல்லவராக இருந்தால் கண்டிப்பாக நமக்கு அழிவு வந்து விடுமோ, தீயவராக இருந்தால் கண்டிப்பாக நம்மால் இங்கே பிழைத்து கொள்ள முடியும் என்ற ஒரு மனநிலையை கூட இது உருவாக்குவதாக இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் இந்த திருப்பாடல் சொல்லுவது இதுதான், பொல்லாரின் வழி எப்பொழுதும் புல்லுக்கு போன்றது, அது அழிந்து போய்விடும், அது நிரந்தரம் அல்ல, மாறாக நல்லவர்கள் கண்டிப்பாக வாழ்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கையை இது உணர்த்துவதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அரசியல் சமூக பொருளாதார சூழ்நிலையை பார்க்கிற பொழுது இந்த திருப்பாடல் உணர்த்துவது நாட்டை பற்றிய ஒரு பற்று. நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்கிறவர்கள் பொல்லார் அல்ல, மாறாக நீதி நிமித்தம் துன்புறுத்தப்படுவோர். நீதி நிமித்தம் துன்புறுத்தப்படுவோர் இந்த நாட்டை உரிமையாய் சொத்தாக்கி கொள்வார்கள் என்பது இந்த பாடலிலிருந்து நமக்கு வெளிப்படுகிறது. இதனுடைய இறையியல் கண்ணோட்டத்தை நாம் பார்க்கிற பொழுது கலக்கம் அல்ல, நம்பிக்கை. பல நேரங்களிலே நாம் கலங்கி போகிறோம். இறைவன் இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வியை கூட எழுப்பலாம். ஆனால் இந்த கலக்கமான ஒரு சூழலில்தான் நமக்கு நம்பிக்கையை ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்கிறது. கலக்கம் என்பது ஒரு அழிவை கொடுக்க நமக்கு பல நேரங்களிலே முற்படும். ஆனால் ஆண்டவரிலே கொள்ளக்கூடிய நம்பிக்கை நம்மை வாழ்வுக்கு இட்டு செல்லும். காலமும் இறைவனின் நீதியும் என்ற கருத்தை நாம் பார்க்கிற பொழுது பொல்லாரின் வெற்றி அழிந்து போகிறது, புல்லை போல அழிந்து போகிறது. ஆனால் இறைவனிலே நம்பிக்கை வைத்தவர்கள் காலத்திற்கும் அவர்கள் வாழ்வார்கள், முடிவில்லா பேரின்பத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்று இந்த திருப்பாடல் நமக்கு உணர்த்துகிறது. தாழ்ச்சியும் பலவீனம் அல்ல என்பதை சுட்டி காண்பிக்கிறது. தாழ்ச்சி உள்ளவர்கள் பலவீனமானவர்கள் என்று இந்த சமுதாயம் நினைத்து கொள்ளுகிறது. அவர்கள் அமைதியாக இருப்பது அவர்களுடைய இயலாமையை குறிக்கிறது என்று நினைத்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் தாழ்ச்சி பலவீனம் அல்ல, மாறாக அவர்கள் ஆண்டவரிலே ஐக்கியப்பட்டிருக்கிறார்கள், தங்களுடைய நல்ல காலத்திற்காக நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சுட்டி காண்பிக்கிறது. இந்த ஒழுக்க பொறுப்பு, எப்படி நாம் ஒரு சமுதாயத்திலே வாழுகிறோமே அந்த சமுதாயத்திலே நாம் பொறுப்பாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த திருப்பாடல் சுட்டி காண்பிக்கிறது. சமூக பொறுப்பு என்பது ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும், ஒழுக்க பொறுப்பு என்பது ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் என்று இந்த திருப்பாடல் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. நாம் தாழ்ச்சியோடு இருப்பது இந்த ஒழுக்க பொறுப்பிலிருந்து அல்லது சமூக பொறுப்பிலிருந்து விலகி விடுகிறோம் என்று அல்ல, மாறாக நாம் அனைவருமே தாழ்ச்சியோடு இருந்து அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இந்த சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும், திருச்சபையை முன்னேற்ற வேண்டும் என்ற கருத்தை கூட நாம் இங்கே வலியுறுத்தலாம். இறுதியாக இன்றைய சூழலிலே இந்த திருப்பாடலானது நமக்கு சொல்லுவது என்ன?
இந்த காலகட்டத்தை தமிழக இந்திய சூழ்நிலையிலே நாம் எடுத்துக்கொள்ளுகிற பொழுது பல பேர் அதிகாரத்தில் இருக்கலாம், பணம் பதவி பட்டம் வைத்திருக்கலாம், அவர்கள் அத்தனை பேருமே நியாயத்திலே திளைத்திருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வியை எழுப்பும் பொழுது பல பேர் அதிலிருந்து தவறி செல்லக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்கிறது. ஆனால் நாம் கேட்க வேண்டிய கேள்வி ஒன்றுதான், அநியாயம் செய்பவர்கள் இங்கே தழைத்து கொண்டிருக்கிறார்கள், நியாயத்தோடு இருப்பவர்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்களே, ஏன் நாமும் அவர்களைப் போல அநியாயம் செய்தால் என்ன என்ற முடிவுக்கு வந்துவிடக்கூடாது என்பதை இந்த திருப்பாடல் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. நல்லவர்கள் எப்பொழுதும் வாழ்வார்கள், நல்லவர்கள் வாழ்வாங்கு வாழ்வார்கள் என்பதையும் இந்த திருப்பாடல் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அப்படி வாழ்வாங்கு வாழ இறைவனிடத்திலே மன்றாடுவோம். எங்களை எல்லாம் நேசித்து வழி நடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் பல நேரங்களிலே குழம்பி போய்விடுகிறோம். காரணம், நல்லவர்கள் வாழுகிறார்கள், கெட்டவர்கள் எப்பொழுதுமே அவர்களுக்கு வாழ்வாங்கு வாழ்வு இருக்கிறது என்று பல பேர் சொல்லுகிறார்கள். ஆனால் நல்லவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக் கொள்ளவும் இந்த நேரத்திலே நாங்கள் உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். பொல்லார் அநியாய தீர்ப்புக்கு ஆவார்கள் என்று திருப்பாடல் சொன்னாலும் ஆண்டவரே, பொல்லாரும் நல்லவர்களாக மாற நீதாமே கிருபை செய்வீராக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய அதை இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் கேட்கிறோம். எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.

0: செய்திகள்.
1: 2027 ஆண்டு சியோலில் இடம்பெறவுள்ள உலக இளைஞர் தினத்தில் பங்கேற்கும் இளைஞர்களுக்கு நம்பிக்கையின் சாட்சிகளாகவும் கொரிய தீபகற்பகத்தில் அமைதியை உருவாக்குபவர்களாகவும் இருக்குமாறு கொரிய அருள்பணியாளர்கள், அருட்சகோதரிகள் மற்றும் அர்ப்பணிக்கப்பட்ட துறவரத்தாருக்கு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அழைப்பு விடுத்தார். அக்டோபர் 5 திங்களன்று உலக இளைஞர் தினத்திற்கான தயாரிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள ஏறத்தாழ 170 பேரை திருப்பிடத்தில் சந்தித்து பேசியபோது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை கொரியாவின் விசுவாச மறைசாட்சிகளின் நம்பிக்கையையும் தியாகத்தையும் நினைவு கூர்ந்தார். ஒரு காலத்தில் மறைப்பணியின் களமாக இருந்த கொரியா இன்று மறைப்பணியாளர்களை உருவாக்கி அனுப்பும் நாடாக மாறியுள்ளது என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, தங்கள் விசுவாசத்திற்காக உயிரை தியாகம் செய்த மறைசாட்சிகளின் நினைவிலேயே கொரியாவின் மறைப்பணி உணர்வு வேரூன்றியுள்ளது என்றும் கூறினார். மேலும் கொரிய மறைசாட்சிகளின் சாட்சியும் உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சியோலுக்கு குடிவரும் இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்கும் என்று தெரிவித்த திருத்தந்தை, அவர்கள் அந்த விசுவாச பாரம்பரியத்தை பெற்றுக்கொண்டு அதை உலகின் பல்வேறு இடங்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். உலக இளைஞர் தினத்திற்கு தயாராகும் அனைவரும் இளைஞர்களின் குரலை கவனமாக கேட்க வேண்டும், அவர்களுடன் பயணிக்க வேண்டும் என்றும் திருத்தந்தை வலியுறுத்தினார். கிறிஸ்துவை பின்பற்றுவதன் மூலம் கிடைக்கும் உண்மையான சுதந்திரத்தையும் வாழ்க்கைக்கான விரிந்த பார்வையையும் இளைஞர்கள் உணர்ந்து கொள்ள அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்றும் திருத்தந்தை குறிப்பிட்டார்.
0: வத்திக்கானில் பணியாற்றும் பெண்களின் முக்கியமான பங்களிப்புகளை அங்கீகரித்து பாராட்ட வேண்டும் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். அக்டோபர் 5 திங்களன்று வத்திக்கானில் பெண்கள் சங்கம் மற்றும் வத்திக்கான் பொதுநிலை பணியாளர்கள் சங்கத்தின் பிரதிநிதிகளை திருப்பிடத்தில் சந்தித்து பேசிய போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை வத்திக்கானில் பெண்களின் பங்களிப்பு ஒரு முக்கியமான பலமாக இருப்பதாக குறிப்பிட்டார். அவர்களின் பங்களிப்பை மேலும் அதிக அளவில் அங்கீகரிக்க வேண்டியதன் அவசியத்தையும் திருத்தந்தை வலியுறுத்தினார். மனித உறவுகளை கையாள்வதில் பெண்களுக்கே உரிய தனித்துவமான உணர்வு திறன், அவர்களது மனிதாபிமான தொழில்முறை, ஆளுமை மற்றும் அறிவாற்றல் ஆகியவற்றை திருத்தந்தை சுட்டிக்காட்டினார். இறுதியாக அவர்களின் நிபுணத்துவம், படைப்பாற்றல், சிந்தித்து முடிவெடுக்கும் திறன் மற்றும் நடைமுறை, அணுகுமுறை ஆகியவை வத்திக்கான் நிறுவனங்களின் பணிகளை வளப்படுத்துவதுடன் பல்வேறு சவால்களை விரிவான கோணத்தில் புரிந்து கொள்ளவும் உதவுகின்றன என்று குறிப்பிட்டு தனது திருத்தூது ஆசியை வழங்கி திருத்தந்தை உரையை நிறைவு செய்தார்.
1: ஆதிக்க மனப்பான்மையை கடந்து சமூக ஏற்றத்தாழ்வுகளை அகற்றுவதன் வழியாக போர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று திருப்பிடச் செயலர் கர்தினால் பியாத்ரோ பரோலின் அவர்கள் கூறினார். அக்டோபர் 4 ஞாயிறன்று இத்தாலிய செய்தித்தாளான லா ரிபப்ளிக்காக்கு அளித்த செய்தியில் இவ்வாறு கூறிய கர்தினால் பரோலின் அவர்கள், காசா, உக்ரைன் மற்றும் ஈரான் மோதல்கள் குறித்தும் உலகளாவிய ஒத்துழைப்பில் அதிகரித்து வரும் நெருக்கடி குறித்தும் தனது சிந்தனையை வெளிப்படுத்தினார். நியூயார்க்கில் இடம்பெற்ற ஐக்கிய நாடுகள் பொது அவைக்கு பிறகு பல தரப்பு உறவுகளின் நெருக்கடி மற்றும் நாடுகளுக்கிடையான நம்பிக்கையின்மை குறித்து கவலை தெரிவித்த அவர், அனைத்துலக சட்டங்களுக்கு மதிப்பளிப்பதோடு மனித குலத்தின் அடிப்படை விழுமியங்களை மீண்டும் நிலைநிறுத்த வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். பயனுள்ள அனைத்துலக ஒத்துழைப்பை உருவாக்க புத்துயிர் பெற்ற அரசியல் இயக்கங்களின் தொடர்ச்சியான சீர்திருத்தங்களும் அவசியமானவை என்றும் அவர் கூறினார். ஏறக்குறைய 1000 மாணவர்களுக்கு கல்வி வழங்கும் காசாவில் உள்ள லத்தீன் முதுபெரும் தந்தையின் பள்ளி மீண்டும் திறக்கப்பட்டதை அவர் வரவேற்றார். உக்ரைன் பற்றி பேசுகையில் தற்போதைய சூழ்நிலையை ஒரு உண்மையான துயரம் என்று வர்ணித்த அவர், உக்ரைன் மக்களுக்கு தங்களை பாதுகாத்துக் கொள்ள உரிமை உண்டு என்பதை வலியுறுத்தினார்.
0: கத்தோலிக்கர்கள் புலம்பெயர்ந்தோரிடம் கிறிஸ்துவை கண்டுணர்ந்து ஆதரவு, விருந்தோம்பல் மற்றும் நடைமுறை உதவிகள் மூலம் அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று சிகாகோ பேராயர் கர்தினால் பிளாசே கியூபிச் அவர்கள் அழைப்பு விடுத்தார். அக்டோபர் 3 சனிக்கிழமையன்று சிகாகோவில் உள்ள பழைய புனித பேட்ரிக் ஆலயத்தில் உரையாற்றிய போது இவ்வாறு அழைப்பு விடுத்த கர்தினால் அவர்கள், புலம்பெயர்ந்தோருக்காக வாதிடுவது ஒரு இறை வழிபாட்டு செயலாகும் என்றும் தெரிவித்தார். வரவேற்பின் நகரம் என்று குறிப்பிட்டு சிகாகோவின் வரலாற்றை பற்றி பேசிய அவர், தலைமுறை தலைமுறையான புலம்பெயர்ந்தோர் மற்றும் புலம்பெயர்ந்த சமூகங்களின் பங்களிப்புகளை நினைவு கூர்ந்தார். இருப்பினும் அமெரிக்காவில் வரவேற்பின் உணர்வானது பயம், சுயவிவர பகுப்பாய்வு, கடுமையான குடியேற்ற அமலாக்கம், காவலில் வைக்கப்படும் நிலைமைகள், குடும்பப் பிரிவு மற்றும் சட்டப்பூர்வ உரிமையை இழத்தல் ஆகியவற்றால் பெரிதும் குறைந்துவிட்டது என்று அவர் எச்சரித்தார். அந்நியரை நேசி என்ற விவிலிய கட்டளைகளை நினைவு கூறுமாறு கத்தோலிக்கர்களை வலியுறுத்திய அவர், சமூகத்தில் பாதிக்கப்படக்கூடிய மக்களின் நலனின் அக்கறை கொள்வதிலிருந்து உண்மையான இறை நம்பிக்கை பிறக்க முடியாது என்றும் வலியுறுத்தினார்.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.